0: தகையாய் லங்காவை விழாவின்
1: லைவ் எஃப்எம்
2: www.liveofm.lk இத்த பேனவன்

0: விழாவின் ஹார்கெட்டுமர துலஹாய் விசாய்
1: லைவ் FM.LK
2: திவுல பிட்டியட்ட கமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk